என்னதாவது உனாகிறதுக்குதா கேட்டு தே திட்ட கேட்டு கேளு கேளு கேளு தாதா தாதா தா கேளு தாக தாக தா கேனு கேனு கேனு கேனு கல்

தூண கெடுத்து தான் கேட்டு தீத்திட்டு கத்து கேனு கேனு கேட்டு ததா ததா தா கென்ன ததா தா ததா கென்ன கென்ன கென்ன கென்ன க தா க தீ கே நே தா தின் தா க தேட்டு தா தா தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக